0: அவன் நிறைய நீ நினைந்து எனக்கு ஒரு ரூபாய் ஓட போன் யோன் தி தாத்தா
1: ஒரு அம்பை போவானா
0: Yeah, money!